ஹே ஒட்டி வச்சு கசங்கட்டியும் மறக்கமா காஸ் கசி ஜிசமா கோயிட்டா இயற்று யோகா சிங்குசா குசோ சலத்திமேட்டி மங்கி சேட்டு வாட்டு குவாஹினிங்களா சிட்டு லோக்கா வாட்டு மிசானு குளோட்டி வல்லிமி லா சி சங்கான்.